0: வேகஸ் நிவர்ண ரித்மய www.livefm.lk.
1: அப்பே விழாவின் தேங் விழாவு உதய 11:00.
2: Live FM.

இரண்டாவது சவுச பகை பதுலிகள் www.livefm.lk ஹித பீனவன ராசா லைவ் எஃப்எம்.

0: ஹூண்டாய் இலங்காவே விலாவ
1: Live FM.LK
2: நேட்டவின் சிந்து அகனாத்தரே ஹித்த சென்ன சிந்து அகனாத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட்டகடகியின் Classic Radio சிலக்கரான் Classic Radio திசவன ரெந்துனு ஹதவதே ச்பரிஷய ஒப ஆதரேகர்ன Classic Radio Radio Garden, TuneIn, Radio FM යන app හරහා වගේම තවත් web අඩවි ගණනාවක් ඔස්සේ ශ්‍රවණය කළ හැකියි.

0: இலங்கை லங்காவே விலாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: மகரகமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk